0: Soy Maxim, sung kyap chinye mena. Chekchum shaw siri.
1: Din ni sim shu piwe long da ri la, sim shu jian gi mi qiu ji yu. Ngan zi lo nian nan gi lu tui ma tian ming le lo zhong qian ni. Ngan zi su su lo shu mi kuo zhu ni, mi ge gi sa qiao kang san pu wa dan yu tu ba qi gu.
2: Wei. Tri ni gu gyang zha xie zi, sui shu da xie bre. Ta do lu shu mi kuo kor xie ka le.
3: 你也常喊起路绕过去呢，明天俺家给俺妈写件事情，冯主任跟俺郎小爹们都是的。你也冯主任错了，懒的，常喊起我做，没我事呀了，退休主任。那俺有你可真巧的。那我了，去让皮皮。
4: 哦，毕竟奶奶她已经，俺们小姐在那边，俺爹自己等你上去。
3: 쌤도주베
4: 俺南个国主任贴不下去是吧？嗯，
3: 前头让修的，肯定是中国，肯定是大个。嗯，这我是让给俺这参赛明年四中七女的，胡子进了，送给钱的生辈。
4: 俺陆中来中牛买去了，看这一切行是呗？
3: 前头让修的，让给新一届的做一级预备。

0: rang ge amene shi lu bu tu dur chi ni so bu wang wang bu jian ma se ke nu bet nyam sha ta tu zi jing bu ke min du
1: jian kem gyo chi ro
0: ta de tu kem ji bi na li du yong ser yo ma re
1: ab ji la nie ge ki jo ki na xian nang ma ji nga re se yi gu yi ab ji la nie shuo tie jo nai kong pu yi
2: 也看不见，
1: 光看不到
2: 清，
1: 就是这样。你说清楚。你给主角表示同情心。阿姆拉，阿姆拉，给他独立呢。阿姆拉，
0: 我真的便宜。教你一趟，干这好处的听清。